ना आपको।

கிளம்பி வந்திருக்கும்போதே ஒரு வெறும் பாட்டு அப்படி சர்வதேச தமிழ் வானொலி.

not in the car.

Thank you.

சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜூம் வானொலி கனடா மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் சிறையிலிருந்து கண்ணில் வந்து நீங்கள் தோன்றி

you know,

ஒளிக்கிறது.

போல பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ கூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோறும் கடல் புறா பாடுமையா.

துப்பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வெனத்திற்கு

குட்டிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வட்டி குட்டி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறப்புகள் தந்தாலே.

மக்களின் பேரோடு இதன் என் பிள்ளையை பெற்றால் இதன் அன்பானவை இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் பிரான்ஸ் ஜூகம் வானொலி கனடா நிகழ்ச்சியை தொடரும்.

குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள்.

Mira,

களே இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பாணி. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

Gracias.

பாடம் செய்றாங்க. குரு வந்து

பெற்றோர்கள் ஆட்சி கூட அரசு போது இது நடக்கும் இப்படி என்றால் சாக திருமணம் பண்ணாது தெரிஞ்சிருப்பார்கள் அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நினைப்பார்கள் பேசியது திருமணம் என்றால் தொழிலுக்கு கூட்டணும் இருந்தால் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் இருப்பினர் அவர்களின் கதவுகளை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்துவது என்று சொல்லிக் கொடுக்கணும் நாமல் வாழ்ந்த வாழ்க்கையில வரலாறு

என்பதால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்ய விரும்பி ஒருவரை பொருளுக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் எங்கள் சுகம் மட்டும்தான் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று கலந்து ஓர் ஆலோசித்தார் மற்றபடி செலவழிக்கிறார் நீங்கள் இழந்தது மாத்திரம் தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் இருந்தால் திருமணத்தில் அவர்களை உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் அவர்கள் கூட்டணியின் போது பெரியோர்

ஏனோ தானோ வந்து சொல்லி

பாடல்கள்

காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில்

போகும்போது ஒரு வகையை விரிவுபாடு தனக்குமான புதிய இதுவரை

கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் அரசின் ஆச்சரிப்பாடு.

பதித்ததைப் போல் இசை குளங்களை அடித்து ஒழிக்கும் பாடல். மலர்கள் கேட்டே வனமே தந்தன, தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தன, இதை நாம் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல். காலம் கண்மணி சிறையிலிருந்து ஒழிக்கிறது.

போல் பொன்னானது. இந்த வல்லமையை அதனால் எண்ணியது போலே கூறியது.

நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல்

size 考えなくていいですね。

கிளையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறப்பு தந்தாலே.

நல்லவன் வாழ்வான். இடையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரி

இருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னறிவோம்.

இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

மற்றும் யுகம்பாணி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் இதிலிருந்து கண்ணீர் வந்து

கோணங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நான் தரும் பாடல் தங்கமிங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை ஏற்றுகிறாய், அது நெஞ்சில் வண்ணம் சூட்டுகிறாய்.

இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா உன் சுந்தரம் மறந்திட போமோ வா வா வா.

கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களை அடுத்து ஒழிக்கும் பாடல். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று

நெருப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ கூடுது.

கொண்டிருப்பது இசை கூடங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாடும் ஐயா, எங்கள் தாய்மர விளையாட்டை பாடும்.

நண்பர்கள் கல்வனத்திற்கு சிறையிலிருந்து வருகிறது பாடல்.

ਸੁਣਨਾ ਲਈ। ਫਿਰ

என்பது இசை கோலங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ICR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியின் தொடரின் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமம் கிடைக்குதா.

நல்லவன் வாழ்வான் சிறையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்

நான் இதே நிழலில் அவர் இருந்தார் என்ன நடக்கும்?

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

うん。

நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்கள் மீது திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரம் மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயம் நடந்து போது இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம் பேசி வைத்த திருமணம் அப்படியாக எடுத்து பார்க்கப்பட்டு காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும் போது இந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் எப்படி என்றால் காதல் திருமணமாக தான் சில பேர் புரிஞ்சிருப்பார்கள். அதே திருமணத்திற்கு புரியாத காலம் நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பினர் அவர்கள் நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அல்லது நாங்கள் வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்துக் கொள்ள

ఉంటుంది.

முடியாவிட்டால் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது. உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்காமல் அன்படி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் நினைத்தது மாத்திரம் தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணத்தில் ஒழுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாடல் நமக்காக மட்டும் வாழ்வார் கைகோர்த்து வருவோருக்காக வாழ்வார். திருமணம் என்பது மண்களையும் படிப்புகளையும் தன் திருப்தியையும் மாற்றம் பார்த்தவர்கள் நினைத்து நடுவே பிள்ளைகளுக்கு இருந்தாலும் ஒருவருக்கு பாடல்கள் ஒழிப்பு பாடலுடன் தான் நான் சொல்கிறேன்.

கலக்கி கொண்டிருக்கும்போது ஒரு வரம்பு விரிவு பாடல் அற்புதமான பாடல் ஏற்படுகிற முதல் கால பாடல் என்பது ஒரு வரையில் பாடல். இது சர்வதேச தமிழ் பாலுமி ஐடியா தான் யுகம் பாடுகின்றார் ஐடியா லண்டன் தலைவர்களுக்கு இது சர்வதேச தமிழ் வானொலி அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல்

காட்டிலையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வரியில்

துவங்குகிறது ஒரு வரையில் இரு புதிய பழைய இடைக்கால பிராமிய நிகழ்வில் கடற்பட பாடல்களை வெளிக்கொள்வது இதுவரையிடமும் நிகழ்ச்சியை பெற்றுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐக்கியா அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்களுக்காக

0: குழந்தை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அடுத்த வாரம்
1: பாடு மணிதாவா
0: மனம் கற்றை தன்னை பார்த்து அதை கற்றை வைப்பது உண்மை என் வாழ்க்கை என்று பார்த்தாய் என்று இதோ பாடல்

ডিজাইন করা যায় না?

Thank you.

Grazie.

நானும் போனா தூரம் யாகம்.

வணக்கம்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் இடையிலிருந்து கண்ணில் வந்து நீங்கள் போன்

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை ஊட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர முகம் மறந்திட போமோ வா வா வா.

கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களை அடுத்து ஒழிக்கும் பாடல் மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காலை கண்மணி சிறையிலிருந்து ஒழிக்கிறது.

பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ கூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

சந்தோஷம் எனக்கு ஒரு ஜோடி வருது சொல்ல வார்த்தை.

Nenek, aku lagi pun. Aku lagi.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கூடங்கள் நிகழ்ச்சிக்காக. அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாடும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடும் ஐயா.

நண்பர்கள் கல்வனத்திற்கு சிறையிலிருந்து வருகிறது பாடல்.

குச்சிக்காக நாம் பெரும் செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே.

Thank you.

அடுத்த பாடல் யாரோ இவன் யாரோ இவள் எரிப்பூக்களின் வேரோடு என் பெண்ணையை வென்றாள் இவள் அன்பானவை இதோ பாடல்.

கேட்டிருப்பது இசை கோலங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியின் தொடரின் பாடல் நல்லவன் வாழ்வான் சிறையிலிருந்து குத்தாலம் அருகிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மழக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இதை வந்து விட்டாரே நான்

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

பார்த்தால் காதல் திருமணம், வீட்டு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்றது. காதல் திருமணமோ அல்லது வீட்டு வைத்த திருமணமோ என்று நடக்கும் போது இப்போ வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றம் இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில பேர் தெரிஞ்சிருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். தேசியத்து திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பினர் அவர்களுக்கு நன்றியை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்துவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமல் வாழ்ந்த வாழ்க்கையிட வரலாறு எடுத்தபோது அவர்களை வழிபட்டு என்றால் என்ன, அதுதான் ஒரு கணவன் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுப்பது

கிளம்பி கொண்டிருக்கும்போது ஒரு வணிகம் விரைப்பாடு ஆச்சரியமான சாலையை பிடிக்கும் விரைப்பாள பாடுகொண்டிருந்தது ஒரு வணிகத்தை பாடுது. இது சர்வதேச தமிழ் வாழும் ஐடியா தான் விமம் பாடுகின்றார் ஐடியாவை லண்டன் தலைவர் வைத்து இது சர்வதேச தமிழ் வானொலியும் அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக உழைத்த பாடல்

காட்டலையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் போது ஒருவரை

தோன்றியது ஒரு வரையில் இது பாடல் சட்டமான புதிய அலைவாசிதான் பாடல்கள் ஒளி தோன்றது இதுவரை.

இருக்கும். அடுத்த வரவு பாடு மனம் பச்சை தன்னை தவிர்த்து அதை பற்றி என் வாழ்க்கை என்று பாட்டாளர் குறிப்பாக

かもしれない。

தருவது தமிழ் வானொலி ஐக்கியா பால்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கூடங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் இடையிலிருந்து கண்ணில் வந்து நீங்கள் போல் இல்லை.

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நாள் தரும் பாடு தங்கமிங்கல் திரையிலிருந்து ஆனந்தயாலை ஏற்றுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காலம் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ கூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

สุดแล้วก็

கொண்டிருப்பது இசை கோலங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடமையா எங்கள் காதோறும் கடல் புறா பாடமையா வங்காள கரையோரம் வாரமையா எங்கள் பாய்மர விளையாட்டை பாரு.

கண்மணி திட்டு

குச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வட்டி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

எழுத்துக்களின் வேரோ இல்லை. என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

கேட்டிருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியின் தொடரின் பாடல் நல்லவன் வாழ்வான் சிறையிலிருந்து குத்தாலம் அருகிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: நல்லவன் வாழ்வான் பிறையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தம் என்ன பண்ணேன் பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ தியாகம் இல்லை தமிழும் இனிமை நானும் என்றெல்லாம் பாட வேண்டும் போகிறேன்.
2: கிரைக்கின்றாய் என்று கிரைக்கின்றாய் கிரைக்கின்றாய் என்று கிரைக்கின்றாய் இந்திய கண்ணே.

Mira,

இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.